0: வரப்பத்தி ரத்தா புரக்கத்தி வராத் போய் அன்பாயிர்
1: நலி பேசாய்க்கு அஷகாவத்தமாஷா பர இஷ்கதா தர பிச்கரி பர உடுதே ரங்க உடுதே ரங்க உடுதே ரங்க மக்மலி படுத்த ஜா அத்து புலுவெச்சி ராத்து சாந்தனி.